0: சொல்லலாம். பிளும் தூச்சி தூச்சி முழிச்சலால் கொண்டகரம் சவாயமன் நிகந்தங்கை திண்டினார் தீமீறி திண்ணிக்கிடினார் சிலமு செல்லு நிப்பினார் அல்ஜுமதெல்லா பயமன் நெம்மன் கொயரகல் நெம் தோனிலோ ஜருரகல் நிர்டேம் நாம் சாய்ந்த நீர் முன்னல் தவக்கவாயமன் புல்பட்ட மாசியம் சம்பரம் போமந்து நெக்கு மோலமோம் புல்சக்க நேற்றி செய்மரோம் இங்கிருங்கோய் சசேர பயமன் போன மாஸ் நகை ஹலாத் நெகச்சிராத் மனபாத் லாட்ட நங்கொய் மனவாத் டெமல் ஜாட்ட பயமன் போனக்கு டேல் சகோசிக்கர் முயல் பாத் முய்பசக்கர் பரபியன் யோய் சசேர பர் யோ மல்கியாத் வக்கோயமன் புல்வெக்கு தோங்கடி கோபர் புல்பப்பகித் தெவ்கொனி மர் கீலிமான் புல்கொடிச்சொர் புல்பக்கி ஃபவாயமன் நங்கை தக்காலேக்கு பக்கீர் மிஸ்கின் யமாஸ் புலேன் கிலேர் ஃபெசோ டெஃபேனி ஃபெக்கிலேர் ஓமந்திஜம் ஃபவாயமன் ஹம்க மாஸ்கத் அல் குரான் ஹமல் குக்கிப்பு குயிரோயான் ஃபக்கீர் மிஸ்கின் யாந்திலேன் புக்கி ஜதாய் ஃபவாயமன் புல்சாகன தெகின் மாஸ் புல்தோப்புனேன் யக்கன் மாஸ் கிப்பு குடே ரெக்கு மாஸ் தவெக்குவீன ஃபயமன் முனா மாஸ் யோ தகவல் யாத்துவத்துள் கஞானி ஹொல் யப்பம் லோகோத் நாக்கு முயல் ஹெய்தோப்பு தோய் ஜரவியமன் யப்பம் மெடியங்கி பீ மாஸ் நிர்மல் ரகல் நானே மாஸ் மனிதையே தியோ மாஸ் யோ மல்கியாத் லாஜுயமன் யப்பம் மெடியங்கி பீ மாஸ் நிர்மல் ரகல் நானே மாஸ் மனிதையே தியோ மாஸ் யோ மல்கியாத் லாஜுயமன் மாஸ் நகையா ரசூலுல்லா நுப்னா சிடியன் கிபி வல்லா மைசாக்கு நிம்பல் செயலா அல்கியன் கிபி ஃபவாயமன் மாஸ்நாக்கு யா ரசூலுல்லா நுப்னா சிடியன் கிபி வல்லா மைசாக்கு நிம்பல் செயலா அல்கியன் கிபி ஃபவாயமன் யோனம் பஜாப்பு ஜிப்லோகோம் ஞானம் கொட்டவுலி ஜிலோகோம் தனா மாஸ் வாகுலபோம் செய்தியன் கிருநாளவாயமன் டெங்கு மாஸ் பீலயம் ஹத்தியம் பட்டையிலாய் பகஜம் ஆட்டு ரசூல் காக்குயகம் செபோ மாசங்கயமன் சரப மாஸ் யஜேயமன் இயகங்கு நேம் கஃபயமன் பசந்தி எல் புக்கியோல் அயாரியோல் ஹவாயமன் ஜுலிக்கியனும் பபுபாக் வாரியன் பகொலியனு பிராக் யமன் யனா ஜீவாயபாக் சவாச்சுவாய் மோதியமன் ஜுலிக்கியனும் பபுபாக் வாரியன் பகொலியனு பிராக் யமன் யனா ஜீவாயபாக் சாச்சுவாய் மோதியமன் நலங்கத்தில திரல் யாக்சஞ்சபோ திலின் திகல் முஜோய் பஜோயுரை பதல் நெடுகொலாஜ் வாயமன் தமரு கீகயாமாஸ் ஹாலலவுமோ ரைசாஸ் அமர செய்தீமாஸ் ஹபீபோ இந்தல் யமன் நிலாய் கொலல்ல திகல் முட்டன் துலேன் நம் கொதிகல் நெம்மிக்குவை ரக்கு செபுல் சகனே மிஸ்கின் பயமன் மாசகோம் திலேந்திகள் அமர் முல்லன் மஞ்சூல் முறிப்புக்கிறேர் அரியார் அமல் லீல சகோ கவாயமம் ஹம் ஜம்மி பெஸ் மாஸ் நிலவு லிசான் வார்த்தியும் கொனையோ ஏவுள் மாஸ் நகை நிலவு
1: Seigneur Yen Ndiaye jaajeuf Seigneur Ablaye Samb jaajeuf Aladji Daoud gi waxtu jot na kaggu dorna